0: பிள்ளையை கசன் பிள்ளையை ஃபாதர் இன்லோ போ ஓ
1: ஓய்
0: ஃபாதர்
1: ஓய்
0: இன்லோ யூ மஸ்ட் கம் ஹியர் டு பே மீ டீ
1: ஓய் ஓய்
0: கல்ல பூ பூ ஹங்க தர பா கேல
1: கலாங்
0: சஞ்சு லசி பாங்பார் நாம் லோ புல் டில் தும் மகே இன் துப்பி
1: கலாங்
0: லசி
1: தெம்மா
0: ல அலம் சிவட ரேடியோ புரோகிராம் லோ மகே அங் தோன் பென் தர லிப் கே தெக் தே ல ஹே
1: ஓய்
0: சல
1: ஓய்
0: ரோஸ் தர லிப் டம் தெல தா கே லோ இ து உல
1: கலாங் தெம்மா
0: ல
1: கலாங் ல
0: லசி ல ஹை பென் லாங் டம் எல் டி லி தும் லாம் தே இன் சுப்பி
1: கலாங் இன் சுப்பி ஹோ பெட் இல்ல தாங் தே கே பப டு சே கர் ஜு நாங் லி பான் உவே கி மியா தோம் பான் அப்ரங் கச்சி ஹாங் பென் நோன் கச்சி ஹாங் ko an prek lo ma la pen uwe kimi tum hanang liku pisiki pugang tung la kache hang
0: uwe kimi atum phan ki pudam ji ke la pulo no na lom lam la youtube la lang sta pe facebook la lang bus da me
1: oi
0: ala mun pi klem chok che det ani pi bang aning gi diti
1: oi
0: ku pia sanskar lo na pe na potum na pana pi dun ni hem la dak la na klem ke
1: oi oi
0: sanskar la ke ko son se aron bohor mu pan ko an ardi gi pi se hem la ke ili tumga buche na jima hala so aron na tang bang a pipi popo tumbang ma tha pa mira than thi
1: oi
0: hi ker bi alam le lagi ni ji tang bom loke pe lo dak le ji tang re na ga lagam la so a ka ma tha pen si ili tumga non tin le pupe busta ke ong tum tumge ke ong tumge hem buche ro ma che so mar tumbang ge chok che de lo la si radio pen pusita me la non son ga che than pusitame lage medium lo la so medium ben pusitame tv ben pusitame youtube ben pusitame ultim kar bi rong bolte karli do ka pujo do adam do asar do ben christian le dunju e tum pusitame hala dag la dhoram ben pachira apsi catching wai catching sai and then do pic asitin na dhoram along ta asitin a kaya me along ta le hem hem yong si chitan pa me me bolte sanskar long pa me me usu pisi bang hem le ro po Dak kata ini pon dat poh ada kan di pihu potu mangke angtur bayang dam lun lan poje.
1: Oi.
0: Apa pun ang tandun deh waktu. Abang pun di pusar abang tu. Apa yang pun ang lapu lo mana tandun. Apa yang pun ang tandun deh poh. Apa pun ani bang. Apa pun usi poje.
1: Oi.
0: Apa pun yang benda nang la solo mana cari. Nasi litum kitab pun pusdame, radio pun pusdame, YouTube long pun pusdame, YouTube long tu doh kecok cenon.
1: Kelang tema.
0: Leh celang pun pemine. Ayon si celang lih pulte kerbia, kaya alam ke. Epon teng si interbox tu doer pulak.
1: Kelang.
0: Kali tu nanti tang tu.
1: Oh penila, oh penila.
0: Adu si alam lo, jutang ke hem si tu nai.
1: Oi oi.
0: Jutang a chili thai ke metang a hem hello.
1: Kelang.
0: Laso chili thai bang ora pa me me put laso chili ke leling busta man mere pulage
1: ha pela
0: hello adu we rata tu manta pulo jutang a chili thai ke mitang ha melo se ili tuma mitang ar bung mitang ar he ar pe ili tuma chu buche longe kai to pa mesen ke dover ji pan ke pa dover ji pan ili tum bor ina po
1: kala kala nang chu rek long le pan lar dak alam ka chang nan ji aron na putha u we gi mi dat kale lo u we barim ka chini ne tuma pan sta me ke than pa jir mi po tang te nang li la da an ki wang po nang li pan ki ro nang pi par pik lo a por alam do po se pi ni ke la da an le li ri bek chek lo na kardo
0: kardo
2: don marlia tum la pana por nang li tum jutang har chi ang deng long pen chikari tisu tok bang lapen hut bang phi havelin timung pi atum angbong ingdeng hini kechok karbietum kachehang aron aputhak chihu chiput arjulong iktang lo laki akaswani dipu aduntu arju thuik senang karbi kurpho chen chido aron aputhak kamsing ingtipen lamjur kithanpon totang te arjik senang alang lipen lamjur
3: কার্বিয়া খে চেপাচর চেপারুব লাপেন কাচিলির কুপুসন পিরঠে আখে তিনটা কাপ্রেক কাপ্রেক আকুরডু কাপ্রেক আখে পেন পাংবার লতে কার্বিয়া খে কাপ্রেক আখে পেন কেপ্রেক থে পিক চেনাম ইলি তুমচিনি কার্বিয়া খে আংবং কুরকাংথিম কুর ফডু ইংতি তেরাং তেরন ইংহি লাপেন তিমুং হেনল ইংতি আকুরাংবং কুর ফোয়ান্ডো ইংতিহেনসেক ইংতি কাঠার ইংতি তারো ইংলেং লাপেন ইংতি কিলিং হেনল বে আকুর তা থ্রক আন্দো তেরাং বেকি ইক বেকে এট ক্রোনিহাং ক্রোনিলিপ লাপেন ইং যাই হেনল তেরন আকুর কুর ফ দো তেরন লাংনে তেরং কঙ্কাত তেরন মিলিক তেরন দেংজা লাপেন তেরন আয়